0: ஆண்டவரையா வெளியில
1: விசாரிக்கலா மனலா ரதா குருந்தான் தாட்டில் குழி பட்டாலாம் என்றார்
0: எவ்வளவு மந்தனா சுத்தாத்த வெளியில
1: பாவானி விசாரிக்கல
0: மனாலா மகாரி
1: ரதா குருந்தான் தாட்டில் அத்தா அட்டுங்கியா மனதா அம்பேஜா தடகலி உனாதுல பர்கா போரு பாக்கிரிய சோடு பசில் தி
0: திரு சுவத்தா மாத்ரா தாத்தி கேடலா
1: நாகவா மத்தி பசுனு பாக்கிரி மாக்கு தூத்தே
0: அனை லாகலே உத்தி கையாலா
1: அயில் அப்பே ராணி தோ பரபர அமிலி கரஜாய்
0: வை வை
1: म्हणून गेला होता त्या ठिकाणी आला पळून मेरिका
0: स्वतःला